0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 25ஆம் தேதி, ஆனி திங்கள் 11ஆம் தேதி, வியாழக்கிழமை. நேயர்களை, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் ரைசல். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக சவுத் ஏஷியன் எனும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு எஸ்பிஎஸ் ரேடியோ 2 வழியாகவும் நாம் கேட்கலாம். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பாகும் நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான காமரர்கள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் தாரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி இப்போது மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இனி இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்களை பார்ப்போமே.
2: I and most Australians want our immigration policy radically reviewed and that of multiculturalism abolished.
3: Our diversity as a nation is a strength.
1: ஆஸ்திரேலியா நீண்ட காலமாக பல்லின கலாச்சாரத்தை, மல்டி கல்ச்சரலிசத்தை தனது முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக கொண்டாடி வருகிறது. ஆனால் பல்லின கலாச்சாரத்திற்கு மக்கள் மத்தியில் ஆதரவு குறைந்து வருகிறது. இந்த மாற்றத்திற்கான காரணங்களை ஆராயும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி. மட்டுமல்ல, சூரிய கதிரிலிருந்து ஆற்றலை சேமித்து வைத்துக் கொள்ளும் தொழில்நுட்பம் குறித்த நிகழ்ச்சி, குளிர்காலத்தில் எம்மை அதிகம் தாக்கக்கூடிய சில நோய்கள் குறித்த நிகழ்ச்சி, நம் ஆஸ்திரேலியா நிகழ்ச்சி என்று பல நிகழ்ச்சிகள் ஒலிக்க காத்துள்ளன. இனி செய்தியின் பின்னணி.

0: ஆஸ்திரேலியா நீண்ட காலமாகவே பல்லின கலாச்சாரத்தை, ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் மல்டி கல்ச்சுரலிசம் என் கொள்கையை தனது முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக கொண்டாடி வருகிறது. நாமும் அறிந்திருப்போம், உணர்ந்திருப்போம் இல்லையா? ஆனால் அப்படியான பல்லின கலாச்சாரத்திற்கான ஆதரவு மக்கள் மத்தியில் குறைந்து வருவதாக சமீபத்திய கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. இந்த மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன? இவற்றை ஆராயும் விவரணம் செய்தியின் பேணி நிகழ்ச்சியாக ஒலிக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் மல்டி கல்ச்சுரலிசம், பல்லின கலாச்சாரம் எனும் அரசின் கொள்கைக்கு மக்கள் மத்தியில் நிலவும் ஆதரவு குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்து வருகிறது என்று லோவி இன்ஸ்டிடியூட் எனும் சிந்தனை மையம் வெளியிட்ட புதிய அறிக்கையை தெரிவிக்கிறது. கல்ச்சுரல் டைவர்சிட்டி, பல கலாச்சாரங்கள் நாட்டில் உள்ளன என்பது குறித்து ஆஸ்திரேலிய மக்கள் உணரும் விதத்திலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய மைக்ரேஷன் எண்ணிக்கை, குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் மத்தியில் நிலவும் எண்ணத்தோடு பல்லின கலாச்சாரத்திற்கான ஆதரவும் குறைந்து வருவதற்கு ஒரு தொடர்பு இருப்பதாக சமீபத்திய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார மந்த நிலை, சமூக பாதுகாப்பு குறித்து மக்கள் மத்தியில் அதிகரிக்கும் அச்சம், இந்த 2 காரணங்கள் பல்லின கலாச்சாரத்திற்கு மக்கள் மத்தியில் ஆதரவு குறைய காரணமாக இருக்கலாம் என்று சமூகவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். பல்லின கலாச்சாரம் நாட்டுக்கு நல்லது என்று 2024 90% மக்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 73% குறைந்துள்ளது என்று லோவி இன்ஸ்டிடியூட்டின் சமீபத்திய ஆய்வு காட்டுகிறது. மட்டுமல்ல, ஆஸ்திரேலியா தற்போது ஏற்றுக்கொள்கின்ற மைக்ரன்ட் இன்டேக், குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகம் என்று 55% மக்கள் கருதுவதாகவும் அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இப்படி குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகம் என்று பலரும் நம்ப ஆரம்பித்திருப்பது தம்மை ஆச்சரியப்படுத்தவில்லை என்கிறார் சுயாதீனமான செனட்டர் டேவிட் போகாக் அவர்கள். ஹவுசிங் மீது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது, என்வாரன்மெண்ட் மீது குடியேற்றவாசிகளின் வருகை ஏற்படுத்தும் தாக்கங்களை நாம் கவனிக்க வேண்டும் என்றும், இரு முக்கிய அரசியல் கட்சிகளுமே குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை பற்றி மட்டுமே பேசுகிறன என்றும், அதற்கு பதிலாக நாம் ஒரு நாடாக என்ன விரும்புகிறோம் என்று கேட்க வேண்டும் என்கிறார் செனட்டர் டேவிட் போகாக்.
1: As a country, we should have a plan when it comes to migration population. We should be looking at the impacts on infrastructure, the impacts on housing, the impacts on the environment. Currently, there's none of that. This is sort of arbitrary number that both sides of politics fight over, rather than saying, what do we want as a country?
0: மக்கள் நிலையற்ற தன்மையை எதிர்கொள்ளும்போது பல்லின கலாச்சாரம் எனும் கொள்கைக்கு எதிராக மக்களின் மனநிலை மாறுவது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்று சில நிபுணர்கள் கருதுகின்றார்கள். சமீபத்திய தங்களின் ஆய்வு முடிவு இதையே காட்டுகிறது என்று லோவி இன்ஸ்டிடியூட்டின் பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் ஃபாரின் பாலிசி ப்ரோக்ராமில் ரிசர்ச் ஃபெல்லோவாக பணியாற்றும் சார்ல்ஸ் லினான்ஸ் ஜோன்ஸ் கூறுகிறார்.
2: Australians are growing anxious about societal issues in general. For instance, 64% of Australians say the risks of artificial intelligence outweigh the benefits. The decline in the proportion of Australians who say that cultural diversity has been good or mostly good for the country fits squarely within that context.
0: இந்த மாதம் கான்பராவில் நேஷனல் பிரஸ் கிளப்பில் ஒன் நேஷன் கட்சியின் தலைவர் பாலின் ஹான்சன் உரையாற்றிய சில நாட்களுக்கு பின்னர் பல்லின கலாச்சாரம் தொடர்பாக மக்களின் கருத்தை அறியும் இந்த ஆய்வை லோவி இன்ஸ்டிடியூட் நடத்தியது. மல்டி கல்ச்சுரலிசம் அல்ல மோனோ கல்ச்சுரலிசம், பல்லின கலாச்சாரம் அல்ல ஒற்றை கலாச்சாரமே நாட்டுக்கு வேண்டும் என்றும், ஆஸ்திரேலியாவுக்கு வருகின்ற அனைத்து குடியேற்றவாசிகளும் குடியேற வருவதற்கு முன்பே ஆங்கிலம் பேச தெரிந்திருக்க வேண்டும் என்றும் செனட்டர் பாலின் ஹான்சன் கூறினார். ஆனால் ஒன் நேஷன் கட்சியின் தலைவர் செனட்டர் ஹான்சனின் கருத்துக்களை பிரதமர் ஆந்தனி அல்பனீசி மீண்டும் நிராகரித்து பல்லின கலாச்சாரம் நாட்டுக்கு நல்லது என்று குறிப்பிட்டார்.
3: Our diversity as a nation is a strength. You know, the fact that in the last month, yesterday, Sunday, I was at an Assyrian function. It was a wonderful function in southwestern Sydney. You know, should that be allowed to happen?
0: பிரிட்டன் நாட்டில் நான் பார்க்கும் பெரிய பிரச்சனை மாஸ் மைக்ரேஷன் என்றும், பிரிட்டிஷ் மக்கள் அந்த நாட்டுக்குள் பிறர் வந்து குவிவதால் தாங்கள் இனி பிரிட்டிஷ் போல உணரவில்லை என்றும், பிரிட்டிஷில் நிலவும் அரசியல் குழப்பத்திற்கு அதன் மைக்ரேஷன் தொடர்பான கொள்கையே காரணம் என்றும் பிரதமர் ஆந்தனி அல்பனீசி பிரிட்டனிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் செனட்டர் பாலின் ஹான்சன் குறிப்பிட்டார்.
4: The big issue in Britain that I can see is about the mass migration, people coming into the country. People don't feel they're British anymore, they can't fly the flag. And I see the same thing happening here in Australia. So he wants to take a few lessons from that. Our economy is in the toilet, actually.
0: ஆஸ்திரேலியாவின் நான்காவது பெரிய வருமானம் ஈட்டும் தொழில் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன். இங்கு கல்வி கற்க வருகின்ற சர்வதேச மாணவர்கள் கொண்டு வருகின்ற நிதி நாட்டின் முக்கிய வருமானமாக பார்க்கப்படுகிறது. 2024 முதல் 2025 என்று சர்வதேச மாணவர்கள் ஆஸ்திரேலிய பொருளாதாரத்திற்கு 53.6 பில்லியன் டாலர் வருவாய் கொண்டு வந்துள்ளார்கள் என்று தரவுகள் கூறுகின்றன. ஆஸ்திரேலிய மக்களில் மூன்றில் ஒருவர் வெளிநாடுகளில் பிறந்தவர் அல்லது குறைந்தது ஒரு பெற்றோர் குடியேற்ற வாசிப்பின் அணி கொண்டவர். கடந்த ஆண்டு இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வழக்கமான அளவை விட உயர்ந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அழுத்தம் பல ஆஸ்திரிய குடும்பங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் குடியேற்றவாசிகளின் அதிக வருகையால் தான் நிலைமை மோசமாகிறது, எனவே இமிகிரேஷனை குறை என்ற கோஷத்துடன் பெருமளவிலான ஆன்டி மைக்ரேஷன் குடியேற்றத்திற்கு எதிரான பேரணிகள் கடந்த ஆண்டு நாட்டின் முக்கிய நகரங்களில் நடந்தன. குடியேற்றவாசிகள் எங்களின் வேலை வாய்ப்புகளை பறிக்கிறார்கள் என்று 48% ஆஸ்திரேலியர்கள் நினைத்ததாக ஸ்கான்லன் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட மேப்பிங் சோசியல் கோஹேஷன் அறிக்கை தெரிவித்தது. அதே நேரத்தில் பல்லின கலாச்சாரம் ஆஸ்திரேலியாவுக்கு நல்லது என்று 83% ஆஸ்திரேலிய மக்கள் நம்பியதாகவும் அந்த அறிக்கை தெரிவித்தது. ஆனால் அந்த எண்ணிக்கை தற்போது குறைய ஆரம்பித்துள்ளது. பல்லின கலாச்சாரம் குறித்த மக்களின் மனநிலை அல்லது குடியேற்றவாசிகள் குறித்த மனநிலை அந்த மாற்றத்திற்கு நாட்டில் குடியேற்றம் பற்றி அரசியல் கட்சிகள் மத்தியில் நடக்கும் விவாதம் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று ஸ்கான்லன் இன்ஸ்டிடியூட் மேலாளர் ஆந்தியா ஹான்காக்ஸ் நம்புகிறார்.
5: I think there are issues that are going on within society that are related to the loudest voices that are trying to influence people's views about blame and grievance and fear. The message about how much our prosperity has actually depended on immigration and new and interesting ideas coming into Australia tends to get lost.
0: ஆஸ்திரேலியாவில் குடியேற்றம் குறைக்கப்பட வேண்டும் என்று செனட்டர் பாலின் ஹான்சன் தனது முதல் நாடாளுமன்ற உரை வழியாக குரல் எழுப்பி இந்த செப்டம்பரில் 30 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. அந்த உரையில் செனட்டர் பாலின் ஹான்சன் ஆசிய நாட்டவர்கள் இங்கு வந்து குவிகின்றார்கள் என்று அச்சம் வெளியிட்டிருந்தார்.
4: I and most Australians want our immigration policy radically reviewed and that of multiculturalism abolished.
0: அப்போது நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளும் சரி, அன்றைய அரசியல் கட்சிகளின் வெற்றியும் சரி, செனட்டர் பாலின் ஹான்சன் நிலைப்பாட்டுக்கு அப்போது பொதுமக்கள் மத்தியில் பெருமளவு ஆதரவு இருக்கவில்லை என்பதை அப்போது உறுதி செய்தன. ஆனால் சமீபத்திய கருத்து கணிப்புகளும் சரி, ஒன் நேஷன் கட்சியின் அரசியல் வெற்றியும் சரி, செனட்டர் பாலின் ஹான்சன் நிலைப்பாட்டுக்கு பொதுமக்கள் மத்தியில் தற்போது ஆதரவு அதிகரித்து வருவதை காட்டுகிறது. நேர்களே, ஆஸ்திரேலியாவில் நீண்ட காலமாக அரசு மக்கள் கடைபிடித்து வருகின்ற பல்லின கலாச்சாரம் மல்டி கல்ச்சுரலிசம் கொள்கைக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு குறைந்து வருகிறது. அதற்கான காரணங்களை நாம் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி வழியாக செயல்படுத்தோம். நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். அந்த மின்னஞ்சல் tamil.program@sbs.com.au tamil.program@sbs.com.au. அடுத்ததாக நிகழ்ச்சி பற்றிய ஒரு முன்னோட்டம். இப்போது குளிர்காலம், வின்டர் இல்லையா, நம்மை அதிகம் தாக்கக்கூடிய சில நோய்கள் உராவி வருகின்றன. அவற்றிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பது குறித்த நிகழ்ச்சி ஒலிக்க உள்ளது.
6: இருமல் அல்லது தடிமன் அல்லது காய்ச்சல் அல்லது தொண்டை நோ போன்ற உடம்பு நோ போன்ற பொதுவான குணங்குறிகளை ஏற்படுத்துவதால் எந்த வைரஸ் அதை உருவாக்குகின்றது என்று அறிவது மிகவும் தேவையான ஒன்று.
0: மேகலை இது எஸ்பிஎஸ் தமிழ். தமிழ் மொழியில் ஆஸ்திரேலியாவை உங்களுக்கு தரும் ஒலிபரப்பு. அடுத்ததாக சில விளம்பரங்கள். உலுரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஹார்ட் என்பது அரசியல் அமைப்பில் பூர்வீக குடிமக்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு வரைபடம். sps.com.au/உலுரு ஸ்டேட்மெண்ட் எனும் இணையதளத்தில் தமிழ் மொழியை தெரிவு செய்து வாசியுங்கள்.
7: விருது பெற்ற ஆவணப்படங்கள், நாடகம், சர்வதேச விளையாட்டு என்று பல நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்விக்கவும் அறிவூட்டவும் SBS A World of Difference சேனல் 30 SBS மற்றும் சேனல் 31 SBS Voiceland.
8: நீங்கள் தயாரா? SBS-உம் தயாராக இருக்கிறது. அலெக்சா, கூகுள் ஹோம் அல்லது ஆப்பிள் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மூலம் எளிதாக தொடர்பில் இருங்கள். SBS தமிழிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் சமீபத்திய செய்திகளை, கருத்துக்களை, கதைகளை கேளுங்கள். சொல்லுங்கள், ப்ளே SBS தமிழ் பாட்காஸ்ட். SBS ஆடியோ, உங்கள் மன அலைக்கு ஏற்ற இசை, வானொலி மற்றும் பாட்காஸ்டுகளை வழங்குகிறது.
9: SBS Audio.
10: உங்கள் மன உணர்வோடு குறுந்த பிளேயை அழுத்துங்கள்.
11: SBS Chill.
12: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
13: Can you describe that feeling for people who haven't experienced it?
14: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
10: 60-க்கு மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
15: sbs.com.au/audio

0: நேர்களே, இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் அளிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. விண்டர் குளிர்காலத்தில் நம்மை அதிகம் தாக்கக்கூடிய சில நோய்கள் தொடர்பிலும் அவற்றிலிருந்து முக்கியமாக நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பது குறித்தும் விளக்குகிறார் சிட்னியை சார்ந்த குடும்ப மருத்துவர் என் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். அவரோடு உரையாடவிருக்கிறார் ரேணுகா துரைசிங்கம். நேர்களை, இதில் தரப்படுகின்ற ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக நாம் கருதக்கூடாது. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனை அல்லது அவர்களின் பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணரின் ஆலோசனையை, மருத்துவரின் ஆலோசனை பெறுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம்.
1: வணக்கம் டாக்டர் ராஜேஷ் கண்ணா.
2: வணக்கம் ரேணுகா. வணக்கம் எஸ்பிஎஸ் தமிழ் நேயர்களே.
1: நாங்கள் இந்த விண்டர் காலத்தில் எங்களை பாதிக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் பற்றி பார்ப்போம். முதலில் என்னென்ன மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் எங்களை தாக்கக்கூடும் என்று சொல்லுங்க டாக்டர்.
2: நாங்கள் அறிந்தது போலவே பொதுவாக இந்த சுவாச தொற்று நோய்கள், பொதுவாக சொல்வார்கள் காமன் கோல்ட் அல்லது தடிமன் அல்லது இன்ஃப்ளூயன்சா அல்லது ஃப்ளூ என்று சொல்வார்கள், மற்றும் COVID-19, அதை விடவும் வேறு பல சுவாச வைரஸ் தொற்று நோய்கள், பொதுவாக RSV என்று சொல்வார்கள், அதை விட பேரா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் போன்ற வைரஸ்களாலும் சில நோய்கள், குறிப்பாக இன்ஃபென்ட்ஸ் அதாவது குழந்தைகளில் உருவாகின்ற புரோங்கியோலைட்டிஸ் மற்றும் க்ரூப், சிறுவர்களில் ஏற்படும் க்ரூப் போன்ற நோய்கள், அதை விடவும் சில வேளைகளில் பாக்டீரியாவால் உருவாகின்ற சோத்ரோட் அதாவது ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் சோத்ரோட் மற்றும் நிமோனியா, இவ்வாறு நோய்கள் பொதுவாக தொற்று நோய்களாக இருக்கின்றன. அதை விடவும் ஏற்கனவே அஸ்மா போன்ற வருத்தங்கள் இருப்பவர்கள் அஸ்மா அட்டாக்ஸ் வந்து கூடுதலாக இந்த குளிர்காலத்தில் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை விடவும் பொதுவாகவே நாங்கள் இந்த குளிர்காலங்களில் இன்டோர் லிவிங் கூடுதலாக வீட்டுக்குள் அடைவதால் எமது லைஃப் ஸ்டைலும் அதாவது பொதுவாகவே ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைலை நோக்கி போகும். அத்துடன் நாங்கள் அந்த கம்ஃபர்ட் ஈட்டிங், அன்ஹெல்தி ஈட்டிங்கும் செய்யக்கூடியதாக சந்தர்ப்பங்கள் கூட இருப்பதால் உங்கள் செடென்டரி லைஃப் அது சம்பந்தமான நோய்களும் ஏற்படலாம். அதை விடவும் சீசனல் டிப்ரெஷன் என்று சொல்லுவார்கள், சில வேளைகளில் இப்படியான எக்ஸசைஸ் குறைவாக இருப்பதாலும் சூரிய ஒளிப்படும் தன்மை குறைவாக இருப்பதால் நீங்கள் ஒரு களைப்பாக மந்தமாக உணரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. அதை விட மிக மற்றும் சில வேளைகள் ஆக்சிடென்ட் அதாவது ஹீட்டர் பாவிப்பதால் சிறு குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் பேர்ன் இன்ஜுரிஸ் ஆக்சிடென்டாக தவறுதலாக நடைபெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றன. பொதுவாக நாங்கள் கதைப்பது இந்த சுவாச தொற்று நோய்கள்.
1: சரி, இவை வந்து கூடுதலாக எந்த வயதினரை தாக்கக்கூடும் டாக்டர்?
2: இது வந்து பொதுவாக நாம் அறிந்தபடி எல்லோரையும் தாக்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த தாக்கம் வந்து 5 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் குழந்தைகளிலும் வயதானவர்கள் அதாவது 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்தும். அத்துடன் அந்த வேறு நோய்கள் இருப்பவர்கள் கூடுதலாக சொல்வார்கள் டயபெட்டிஸ் நோய் இருப்பவர்கள் அல்லது வேறு சுவாச நோய்கள் இருதய நோய்கள் இருப்பவர்களிலும் இந்த நோய் கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்துவதில் பிரெக்னன்ட் மதர்ஸ் அதாவது கர்ப்பிணி தாய்மார்களிலும் இந்த நோயின் தாக்கங்கள் அதிகமாக காணப்படும்.
1: இந்த நோய்களை எப்படி கண்டறியலாம் என்று சொல்லுங்கள்.
2: இது எல்லோருமே இப்போ இது பரிச்சயம், எல்லோருமே ஒரு ஸ்வாப் டெஸ்ட் COVID-19 பிறகு எல்லா ரெஸ்பிரட்டரி வைரஸும் பொதுவாக இந்த ஃப்ளூ, கோவிட் அண்ட் RSV போன்ற வைரஸ்கள் எல்லாம் இந்த இலகுவான ஸ்வாப் டெஸ்ட் அதாவது நீங்கள் மூக்கிலிருந்தும் தொண்டையிலிருந்தும் ஒரு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் செய்வதன் மூலம்தான் இந்த பொதுவான தொற்று நோய்கள் அறியப்படுகின்றன. சில வேளைகளில் வேற டெஸ்டுகள் தேவைப்படலாம், நிமோனியா அல்லது போன்ற வருத்தங்கள் ஏற்படும் என்று கருதினால் செக்ஸ் எக்ஸ்ரே போன்ற டெஸ்ட்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் பொதுவாக நாங்கள் கதைப்பது இந்த ஸ்வாப் டெஸ்ட், நேசோஃபரென்ஜியல் ஸ்வாப் அல்லது த்ரோட்டில் இருந்திருக்கின்ற ஸ்வாப் மூலம் இந்த வைரஸ் நோய்களை இலகுவாக அறிந்து கொள்ளலாம்.
1: இப்ப இவை வந்து பொதுவாக வைரஸ் நோய்களாக இருப்பதால் இந்த பரிசோதனை செய்வது தேவையா டாக்டர்?
2: இது நல்ல கேள்வி. இப்ப நீங்க கோவிட் பிறகு நிறைய தரம் இந்த டெஸ்ட் செய்து நீங்கள் பல பேர் அதில் களைத்திருப்பீர்கள். ஆனால் இந்த குளிர்காலத்தில் இந்த டெஸ்ட் செய்வது மிகவும் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் இந்த இதெல்லாமே பொதுவாக வைரஸ் தொற்று நோய்கள், அதாவது ஆர்எஸ்பியாக இருந்தாலும், ஃப்ளூவாக இருந்தாலும், அல்லது காமன் கோல்டாக இருந்தாலும், கோவிட்டாக இருந்தாலும் கூட வைரஸ் தொற்று நோய்கள். ஆகவே இவை பொதுவான குணங்குறிகளைத்தான் அதிகமாக உருவாக்குகின்றன. உதாரணமாக இருமல் அல்லது தடிமன் அல்லது காய்ச்சல் அல்லது தொண்டை நோய் போன்ற உடம்பு நோய் போன்ற பொதுவான குணங்குறிகளை ஏற்படுத்துவதால் எந்த வைரஸ் அதை உருவாக்குகின்றது என்று அறிவது மிகவும் தேவையான ஒன்று. ஏனென்று சொன்னால் சில வேளைகளில் நாங்கள் ஆன்டிவைரல் மருந்துகள், அதாவது புழுவாக இருந்தால் இன்சூலன்ஸாக மருந்துகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில குறிப்பிட்ட வயதினரை அல்லது குறிப்பிட்டவர்களுக்கு இது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல கோவிட்டுக்கும் ஆன்டிவைரல் மருந்து கொடுப்பதற்கு இந்த டெஸ்ட் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. மிகவும் முக்கியமாக அது ஏர்லியாக செய்வது மிக முக்கியம். ஆகவே அந்த ஏர்லியாக செய்வதன் மூலம் நாங்கள் அந்த ஆன்டிவைரல் மருந்துகளையும் அது தேவையானவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
1: நாங்கள் இப்போது பொதுவாக இந்த சுவாசம் தொடர்பிலான நோய்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே இவற்றிலிருந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம் என்று சொல்லுங்க டாக்டர்.
2: ஆம், இதுதான் மிக முக்கியமானது. எல்லோருமே இது பற்றி நிறைய கலைத்திருக்கின்றோம். முன்பும் ஒவ்வொரு முறையும் இதை கவிப்பது உண்டு. பொதுவாக ஆரோக்கியமாக இருக்கின்றவர்களில் பெரும் தாக்கம் ஏற்படாது. ஆகவே அவர்கள் வீட்டில் இருந்து அவர்கள் தம்மை பராமரித்துக் கொள்வதன் மூலம், அதாவது ரெஸ்ட், அத்துடன் மிகவும் அடிக்கடி நீர் ஆகாரம் அருந்துவதன் மூலம் வீட்டில் இருப்பதால் மற்றவர்களிடம் சென்று அல்லது வேறு இடங்களுக்கு சென்று அதை பரவாமல் தடுத்துக் கொள்ளலாம் ஒன்று. இரண்டாவது, அப்படி போக வேண்டிய தேவை ஏற்பட்டால் முகக்கவசம் அணிந்து கொண்டால் மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்கும். அத்துடன் நாங்கள் அடிக்கடி கை கழுவுவதன் மூலம் தொற்று ஏற்படுவதை இரண்டாவது இது வந்து இந்த சுவாச தொற்று, ஆகவே அந்த ட்ராப்லெட்ஸ் மூலம்தான் பரவுகின்றது. அதை விட நாங்கள் முக்கியமாக இப்பொழுது கலைப்பது இந்த வேக்சினேஷன், அதாவது குறிப்பாக ஃப்ளூ, கோவிட் அல்லது நிமோனியா போன்றவற்றுக்கு வேக்சின்ஸ் இருக்கின்றது. அந்த வேக்சினை தான் நாங்கள் அந்த பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் வேலையாக எடுத்துக்கொள்வது நல்லது. இப்பொழுது அதுக்குரிய காலம் துவங்கிவிட்டது, பல பேர் அதை போட்டுக் கொண்டு விட்டார்கள். பொதுவாக கலைப்பதுன்னு சொன்னால் அந்த ஃப்ளூ வேக்சின் என்று எடுத்து சொன்னால் பிறந்து 6 மாதத்திலிருந்து அனைவருக்குமே இந்த ஃப்ளூ வேக்சின் பரிந்துரைக்கப்படுகின்றது. ஆனால் குறிப்பாக இந்த ஃப்ரீயாக கிடைக்கின்றது 6 மாதம் தொடக்கம் 5 வயதான சிறுவர்களுக்கும், 65 வயதுக்கு மேற்பட்ட வயதானவர்களுக்கும், மற்றும் இடைப்பட்ட வயதில் வேறு நோய்கள் இருக்கின்றவர்கள், அதாவது உதாரணமாக சொல்ல போனால் டயபெட்டிஸ் அல்லது உடற்பருமன் கூடிய ஒபிசிட்டி உடையவர்கள் அல்லது வேறு சுவாச நோய்கள் உள்ளவர்களுக்கு, வேறு இருதய நோய்கள் உள்ளவர்களுக்கும், இது பிரெக்னன்ட் மதர்ஸுக்கும் இது ஃப்ரீயாக கிடைக்கின்றது. அதை விட அபோரிஜினல் ஸ்ட்ரெயின் ஐலண்டர்ஸ்க்கும் இது ஃப்ரீயாக கிடைக்கின்றது ஃப்ளூ வேக்சின். மற்றவர்களும் போட்டுக்கொள்ளலாம், ஆனால் 6 மாதத்திலிருந்து எல்லோருக்குமே பரிந்துரைக்கப்படுகின்றது. அதைவிட இந்த COVID-19 பூஸ்டர் பரிந்துரைக்கப்படுகின்றது, அதாவது குறிப்பாக வயதானவர்களுக்கும் வேறு நோய்கள் உள்ளவர்களுக்கும் இந்த வேக்சின் மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. 5 வயதுக்கும் 18 வயதானவர்களில் சில நோய் நிலைமைகள் உள்ளவர்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே COVID-19 வேக்சின் பூஸ்டர் 2வது வேக்சின் நாங்கள் கிடைப்பது. அடுத்தது நிமோனியா வேக்சின், அது குறிப்பாக சிறுவர்களுக்கு அது எங்கள் நார்மல் வேக்சினேஷன் டைமிலேயே கொடுக்கப்படுகின்றது, அதாவது 2 மாதம், 4 மாதம், 12 மாதங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் குறிப்பாக அந்த 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோருமே இந்த நிமோகோக்கல் வேக்சின், நிமோகோக்கல் வேக்சின் எடுக்காதவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல சில்ட்ரன்ஸ் அல்லது அடலசன்ஸ்லையும் வேறு ரிஸ்க் கண்டிஷன்ஸ் இருக்கிறவர்களுக்கும் இந்த நியமக்கோக்கல் வேக்சின்ஸ் கொடுக்கப்படலாம். உதாரணமாக ஸ்பிளீன் ஏதாவது காரணங்களுக்காக அகற்றப்பட்டிருந்தால், அல்லது டவுன் சின்ட்ரோம் உடையவர்கள், மற்றும் நாட்பட்ட நுரையீரல் நோய்கள் அல்லது கிட்னி நோய்கள் உள்ளவர்களிலும் இந்த நியமக்கோக்கல் வேக்சின் எடுக்கப்படுகின்றது. இதுதான் குறிப்பாக 3 வேக்சின்ஸ் நாங்கள் பாதிக்கின்ற வேக்சின். அதை எடுத்துக் கொள்வதன் மூலம் எம்மை இந்த குளிர்காலத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். மற்றும் வைரஸ்களுக்கு பொதுவாக வேக்சின் இல்லை.
1: சரி, இப்ப வந்து டாக்டர் நீங்கள் தடுப்பூசிகள் வேக்சின்கள் பற்றி தான் சொன்னீர்கள். இந்த நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற சுவாசம் தொடர்பான நோய்களுக்கு மருந்துகள் கொடுத்து குணப்படுத்த முடியாதா?
2: இது நாங்கள் அந்த பொதுவாக இந்த தொற்றுநோய்களை பற்றி கதைக்கும் போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், ஆன்டி வைரல்ஸ் இருக்கின்றது, அதாவது எல்லோருக்கும் இல்லை, கோவிட் 19 ஆக இருந்தால் எளிதாக அதை கண்டுபிடித்தால் 5 நாட்களுக்குள் கண்டுபிடிக்கிறதுக்கு 70 வயதுக்கு மேற்பட்ட எல்லோருக்குமே அந்த ஆன்டி வைரல் கிடைக்கின்றது. அதே போல 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேறு ஏதாவது நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆன்டி வைரல் கிடைக்கின்றது. அதே போல 50 வயதுக்கு மேற்பட்ட 2 வேறு நோய் நிலைமைகள் இருக்கும் போதும் மற்றும் இந்த இம்யூனோ சப்ரசன்ட் ஆக இருக்கிறது, அதாவது இந்த கேன்சர் போன்றவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கின்றவர்கள் அப்படியானவர்களுக்கு எல்லாம் இந்த ஆன்டி வைரல் இருக்கின்றது. ஆகவேதான் அது முறையை குறிப்பிட்டு அந்த டெஸ்ட் செய்யறது மிகவும் முக்கியமானது என்று சொல்லி, அதே போல புளுவுக்கும் 2 நாட்களுக்கு ஆரம்பத்தில் கண்டுபிடித்தால் இதே போன்ற ரிஸ்க் ஆனவர்களுக்கு ஆன்டி வைரல் டமி ஃபுளூ என்று சொல்லுவார்கள் அல்லது ஒசல்ட்ரமென்று சொல்லுவார்கள் அந்த மருந்து இருக்கின்றது, தேவையானவர்களுக்கு மட்டும் அது கொடுக்கப்படும். அத்துடன் இந்த நான் சொன்னேன் முதல் நாங்கள் இந்த இது பொதுவாக தொற்று நோய்கள், அதே போல இந்த குளிர்காலங்களில் ஆஸ்மா அட்டாக்ஸ் வந்து கூடவாக இருக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். அந்த அவர்கள் தங்களுடைய பாப்புலேஷன் சொல்லுவார்கள் குறிப்பிட்ட பரிந்துரைத்தது படி அதை பாவிக்க வேண்டும், அந்த அப்படி இல்லை என்று சொன்னால் உங்கள் குடும்ப வயசு நாடி அந்த புது ஆஸ்மா ஆக்சன் பிளானை எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் ஒரு முக்கியமான இந்த ஆஸ்மாக்குரிய ட்ரீட்மெண்ட் முக்கியம். அதே போல இந்த சில வைரஸ்கள் வந்து கன்சோனியன் RSV அல்லது பரா இன்ஃபுளுன்சா வைரஸ் போன்றவர்கள் இந்த ப்ரோங்கியோலைட்டிஸ் அல்லது குரூப் போன்ற வருத்தங்களை உருவாக்கலாம். சின்னவர்கள் தான் அது ஏற்படும். இந்த ப்ரோங்கியோலைட்டிஸ் சில நேரம் அது பாரதூரமாக போனால் அவர்களுக்கு இந்த சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் தேவைப்படலாம். அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதித்து ஆக்சிஜன் கொடுப்பது அல்லது இன்ஜி ஃபீடிங் கொடுப்பது அப்படியான சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். அதே போல குரூப் போன்ற சிறுவர்கள் சில வேலைக்கு பொதுவாக நாங்கள் இந்த பிரிக்னிஷன் ஒரு மருந்து 2 டோஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பாவே அத்துடன் இவ்வைரஸ் நோய்கள் வந்தவர்களில் சில வேலைகளில் செகண்டரியாக நிமோனியா தொற்று ஏற்படலாம், அதாவது பாக்டீரியல் தொற்று ஏற்படும் பொழுது அதற்குரிய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கு. ஆகவே ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஆன்டிவைரல் மற்றும் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் சில வேலைகளில் ஆன்டிபயோட்டிக் போன்றவை தேவைப்படலாம்.
1: மிக்க நன்றி டாக்டர், வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நேர்களே, விந்தர் குளிர்காலத்தில் நம்மை அதிகம் தாக்கக்கூடிய சில நோய்களின் தொடர்பிலும் அவற்றிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பது குறித்தும் விளக்கியவர் சிட்னியை சார்ந்த குடும்ப மருத்துவர் ஜிபி என் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். அவரோடு உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம். நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். தமிழ் மொழியில் ஆஸ்திரேலியாவை உங்களுக்கு தரும் ஒலிபரப்பு. அடுத்ததாக நிகழ்ச்சி பற்றிய ஒரு முன்னோட்டம்.
3: நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த 3D லேசர் பிரிண்டிங் எனர்ஜி ஸ்டோரேஜஸ் இந்த டெக்ஸ்டைல்ஸ்ல பிரிண்ட் பண்ணிருக்கோம். இந்த பிரிண்டட் எனர்ஜி ஸ்டோரேஜஸ் வந்து சோலார் செல்ஸ் மூலமா ஜெனரேட் ஆன எலக்ட்ரிக் ஸ்டோர் பண்ணதுக்காக யூஸ் பண்ணோம்.
0: நேர்களே, இந்த குரலின் சொந்தக்காரர் டாக்டர் லிட்டி தெக்கேக்கரா. சூரிய கதிரிலிருந்து ஆற்றலை சேமித்து வைத்துக் கொள்ளும் தொழில்நுட்பம் கொண்ட 3D லேசர் பிரிண்டிங் முறை பற்றி அவர் விளக்க உள்ளார். அடுத்ததாக சில விளம்பரங்கள். விளையாட்டு பிரியரா நீங்கள்? SBS ஸ்போர்ட் விளையாட்டு ஆர்வலர்களின் நம்பர் 1 இடம். சைக்கிள், மோட்டார் விளையாட்டு, உலக தடகளம் மற்றும் பல. செல்லுங்கள் sbs.com.au/sport.
4: SBS South Asian brings you closer to South Asia. News in 10 languages, the SBS Spice podcast, and the hottest tracks on SBS South Asian radio. There is so much to explore. Check it out now on the SBS audio app or website.
5: உங்களை பாதிக்கும் உள்நாட்டு மற்றும் உலக செய்திகளை விரிவாக அலசுகிறது SBS நியூஸ் இன் டெப்த் பாட்காஸ்ட். உங்களுக்கு விருப்பமான பாட்காஸ்ட் செயலியூடாக மற்றும் sbs.com.au/news/audio என்ற இணையதளத்தினூடாக SBS நியூஸ் இன் டெப்த் பாட்காஸ்ட்.
6: SBS ஃபுட் உலகின் பல பாகங்களிலிருந்தும் சுவையான உணவு குறித்த செய்திகளையும் செய்முறைகளையும் உங்களுக்கு எடுத்து வருகிறது. SBS ஃபுட் சேனல் 33 24 மணி நேரமும் கண்டு கழியுங்கள்.
0: SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் 1 லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன். இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே.
7: சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை. sbs.com.au/tamil. மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது எஸ்பிஎஸ் தமிழ்.
0: நேர்களை அடுத்ததாக சத்யவான் சாவித்ரி திரைப்படத்திற்காக சாம் சிஎஸ் இசையில் உருவான பாடல் ஒன்றை நாம் கேட்போம்.

0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலிய செய்திகள், நமது தமிழ் சமூகம் குறித்த தகவல் என்று அனைத்துக்கும் எஸ்பிஎஸ் தமிழ். சூரிய கதிரிலிருந்து ஆற்றலை சேமித்து வைத்துக் கொள்ளும் தொழில்நுட்பம் கொண்ட 3D லேசர் பிரிண்டிங் முறையில் மிக லகுவாகவும் விரைவாகவும் துணிகளில் அச்சு செய்யக்கூடிய தொழில்நுட்பம் ஒன்றை மெல்பர்ன் RMIT பல்கலைக்கழகம் கண்டறிந்துள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஆராய்ச்சியாளர் டாக்டர் லிட்டி டெக்கெக்கரா இ டெக்ஸ்டைல் தொழில்நுட்பம் குறித்து நம்மோடு விளக்குகிறார். அவரோடு உரையாடுகிறார் செல்வி இன்பசேகரன். நேர்களை, இந்த நிகழ்ச்சி 2019 ஒலிபரப்பான் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு.
1: வணக்கம் டாக்டர் லிட்டி தக்கேகரா.
2: வணக்கம்.
1: முதலில் எமது நேயர்களுக்காக உங்களுடைய பின்னணியோடு ஆரம்பிப்போம். உங்களை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் எங்கிருந்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
2: நான் வந்து என்னோட ஊர் வந்து கேரளா. நான் இங்கே PhDக்காக வந்தோம். இப்போ வந்து PhD முடிச்ச போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இந்த RMIT யூனிவர்சிட்டியில்.
1: உங்களோட ரிசர்ச், அதாவது உங்களுடைய ப்ரொஃபஷனில் பின்னணியை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் இப்போ ரிசர்ச் வந்து எந்த ஃபீல்டில் செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
2: ஸோ ரிசர்ச் வந்து மெயின்லி சொல்லப்போனால் ஆப்டிக்ஸ்லன்னு சொல்லலாம். ஸோ ஆப்டிக்ஸோட டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் பண்ணிட்டு இருக்கும். எப்படி லைட் வந்து டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணலாம், எனர்ஜி ஹார்வெஸ்டிங் அண்ட் ஸ்டோரேஜ், அதுக்காக மெயின்லி 3D லேசர் பிரிண்டிங் என்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்.
1: நீங்கள் சமீபத்தில் இ டெக்ஸ்டைல் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் இல்லையா? அந்த இ டெக்ஸ்டைல் ஆய்வு பற்றி கூறுங்கள். அதாவது அதில் எப்படி நீங்கள் பங்கு கொள்ள ஆரம்பித்தீர்கள், அதற்கு எது ஊக்கமாக இருந்தது என்பதை பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
2: ஸோ இந்த உலகத்தில் பார்த்தேன்னா ஏற்றும் இம்பார்ட்டண்டான வந்து ஹியூமனோட லைஃப் தான். ஸோ இப்போ டெவலப் ஆகின டெக்னாலஜி ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ்ன்னு சொன்ன போனால் ஹியூமன் லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த வேரபிள் டெக்னாலஜிஸ். இப்ப சொல்ல போனா நைக்கோட ஷூஸ் எல்லாம் பார்த்தேன்னா மாடர்ன் ஷூஸ் ஃப்ரம் நைக் ஆர் அடியாஸ் ஆர் இன்டெகிரேட்டட் வித் சென்சர்ஸ். ஸோ இந்த சென்சர்ஸ் என்னன்னா அந்த யார் வேர் பண்ணதோ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் மானிட்டர் பண்ணதுக்காக தான். ஸோ இ டெக்ஸ்டைல்ஸ் ஆர் ஸ்மார்ட் ஃபேப்ரிக்ஸ்ன்னு சொன்ன போனா அதோட அடுத்த படி. அது என்ன, நம்ம வேர் பண்ண டிஷர்ட் ஆகும், ஷர்ட் ஆகும், சாரீஸ் ஆகும், அதிலெல்லாம் டெக்னாலஜிஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஹியூமன் ஹெல்த் மானிட்டர் பண்ணதுக்காக எல்லாம், ஹியூமன் ட்ராக்கிங் பண்ணதுக்காக எல்லாம் ரொம்ப யூஸ் ஆயிருக்கும்.
1: ஆனால் நீங்க வந்து சொன்னீங்க உங்களோட ஃபீல்ட் வந்து ஆப்டிக் என்று சொன்னீர்கள், அதாவது லைட் சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் இருப்பதாக சொன்னீர்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆய்வு குறித்த உங்களுடைய ஆர்வம் எப்படி ஏற்பட்டது?
2: இந்த டெக்னாலஜிஸ்க்கு எப்படி இந்த ஆப்டிக்ஸ் யூட்டிலைஸ் பண்ணலாம் தான் என்னோட ஆர்வம் இருந்தது. ஸோ அப்படி பார்த்தேன்னா எனர்ஜி ஹார்வெஸ்டிங் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அருமையான ஏரியா. இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்க்கு இப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னா தே ஆர் நாட் ஹேவிங் ஏ ப்ராப்பர் சப்போர்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இப்போ பார்த்தேன்னா வி ஆர் இன்டெகிரேட்டிங் ஒரு நம்ம வந்து இது சார்ஜ் பண்ண யூஸ் பண்ண வந்து பேட்டரிஸ் மாதிரி எனர்ஜி ஸ்டோரேஜஸ் தான். பட் நமக்கு எல்லாம் தெரியுமே பேட்டரிஸ்னா ரொம்ப டேஞ்சரஸ் இந்த காலத்தில். இந்த சாம்சங் மொபைல் ஃபோனோட எல்லாம் பேட்டரிஸ் ஃப்ளோட் ஆன நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குமே. அந்த மாதிரி இப்போ நம்ம டெக்ஸ்டைல்ஸில் இன்டெகிரேட் ஆன பேட்டரிஸ் எக்ஸ்ப்ளோடனா என்ன ஆகும், இது வேர் பண்ண ஹியூமனோட லைஃப். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஆப்டிக்ஸோட ஒரு ஏரியா தான் 3D லேசர் பிரிண்டிங் என்று சொன்னேன். 3D லேசர் பிரிண்டிங்னா நார்மல் நம்ம பிரிண்ட் பண்ணுமே, அது லேசர்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணால் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணலாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த 3D லேசர் பிரிண்டிங் எனர்ஜி ஸ்டோரேஜஸ் இந்த டெக்ஸ்டைல்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிரிண்டட் எனர்ஜி ஸ்டோரேஜஸ் வந்து சோலார் செல்ஸ் மூலமா ஜெனரேட் ஆன எலக்ட்ரிக் ஸ்டோர் பண்ணதுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ அதனாலே நாங்கள் வந்து ஒரு காம்பினேஷன் பண்ணியிருக்கோம், ஒரு இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச் தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஆப்டிக்ஸ் எப்படி இந்த ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம் தான் இந்த ரிசர்ச்சோட ஆரம்பம்.
1: சரி, அதாவது நீங்கள் வந்து சோலார் எனர்ஜியை வந்து டெக்ஸ்டைல்ஸில், நீங்கள் 3D லேசரில் பிரிண்ட் பண்ணின டெக்ஸ்டைல்ஸில் அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சோலார் எனர்ஜி பாவிப்பதாக சொல்கிறீர்கள். ஆகவே அந்த ஆடையை அணிந்து கொண்டிருக்கும் பொழுதே இப்போ சூரிய ஒளி படும் பொழுது அது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய டெக்னாலஜி அதில் இருக்குன்ற சொல்லுகிறீர்கள் இல்லையா?
2: அது வந்து ஏதாவது இப்போ ட்ராக், இப்போ ஹெல்த் மானிட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணலாம்.
1: இது வந்து வாட்டர் ப்ரூஃப் என்றும் நான் வாசித்தேன், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது வாட்டர் ப்ரூஃப் ஸ்மார்ட் ஃபேப்ரிக்ஸ் என்று வாசித்தேன், அதை பற்றி கொஞ்சம் கூடுதல் சொல்லுங்கள்.
2: ஸோ நம்ம வந்து எந்த பொருளாகுது பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் வில் பி திங்கிங் அபவுட் த ரீயூசபிலிட்டி. இப்போ வந்து ரீயூஸ் பண்ணலைன்னா இட்ஸ் நாட் காஸ்ட் எஃபெக்டிவ் இல்லையா? ஸோ அதனால நாங்கள் வந்து டெவலப் பண்ண டெக்னாலஜி தட் கேன் பி வாஷ்ட். ஸோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்பி யூஸ் பண்ணலாம் கூடியும் இந்த ஸ்டோரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுதான் இந்த வாட்டர் ப்ரூஃப் ஸ்மார்ட் ஃபேப்ரிக் சொல்லியிருக்கிறேன்.
1: மற்றது வந்து இந்த மாதிரி நீங்கள் 3D லேசரில் எனர்ஜி ஸ்டோரேஜ் பிரிண்டிங் செய்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? அதாவது இது மிக விரைவாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு டெக்னாலஜியா அல்லது இதற்கு நேரம் எடுக்குமா?
2: இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் பிரிண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது, சொல்ல போனா ஃபியூ மினிட்ஸ் தான் எடுக்கும். லார்ஜ் ஸ்கேல் பிரிண்ட் பண்ணா கூட இட் மே டேக் வெரி ஃபியூ மினிட்ஸ். நாங்க வந்து ஒரு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணதுக்கு லெஸ் தேன் 3 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்கள், இந்த இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு இது ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிருக்கும் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸ்னா.
1: இதை யாரெல்லாம் பாவிக்க போகிறார்கள், யாருக்கெல்லாம் இது உபயோகமாக இருக்க போகிறது?
2: நாங்க வந்து மெயின்லி இந்த டெக்னாலஜிக்காக ஃபோக்கஸ் பண்ணது வந்து மெடிக்கல் ஃபீல்டு, எஸ்பெஷலி ஹெல்த் மானிட்டரிங். இப்போ இது வேர் பண்ணனா ஹார்ட் ரேட்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணலாம், அதுக்கப்புறம் சென்சர்ஸுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் லைக் ஹியூமன் ட்ராக்கிங், சில்ட்ரனுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆயிருக்கும். அவங்க எங்க இருக்கு, எங்க போயிருக்காங்க, நல்லா பேரண்ட்ஸுக்கு தெரியுறதுக்காக இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபென்ஸுக்காக தான் ரொம்ப யூஸ் ஆயிருக்கும் போல, அவங்களுக்கு தெரியுமே அவங்க ரொம்ப தூரமா ரிமோட் ஏரியாஸ்ல எல்லாம் கூட ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் இல்ல. ஸோ அவங்களுக்கு இப்ப வந்து பார்த்தேன்னா தே ஹாவ் டு, இப்போ எனர்ஜிக்காக தே ஹாவ் டு கேரி பேட்டரிஸ் ஆர் சோலார் செல்ஸ் செப்பரேட்லி. இப்போ அவங்க ஜாக்கெட் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணனா தே கேன் ஜஸ்ட் வேர் எ நார்மல் ஜாக்கெட். ஸோ அந்த ஜாக்கெட் வந்து சோலார் எனர்ஜி அவைலபிள் ஆனா தட் கேன் பி ஸ்டோர்ட் எல்லா, ஈவன் திஸ் கேன் பி. இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி இருக்கும் இல்லை, நம்ம வாக் பண்ணும் போதெல்லாம் அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி கூட எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எனர்ஜி ஸ்டோரேஜஸ்ல. ஸோ இந்த ஏரியாஸ் தான் நாங்கள் வந்து மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்.
1: குழந்தைகள் நாங்கள் வெளியே கூட்டிக் கொண்டு போகும்போது, குறிப்பாக திருவிழா அந்த மாதிரியான கூட்டம் அதிகம் இருக்கின்ற இடங்களுக்கு அவர்களை கூட்டி செல்லும் பொழுது இந்த மாதிரியான டெக்ஸ்டைலில் செய்த இன்னும் ஜாக்கெட்டோ இல்லை உடுப்புகளை அவர்கள் போடுவதனால் அவர்களை ஈஸியாக ட்ராக் செய்யலாம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இதில் ஏதாவது கதிர் இயக்கம் அப்படி எதுவும் இருக்கிறதா? அதாவது மனித உடலை பாதிக்கின்ற ஏதாவது விடயங்கள் இந்த டெக்னாலஜியில் இருக்கிறதா?
2: அதுதான் இது இந்த டெக்னாலஜியோட அட்வான்டேஜ். பேட்டரி பண்ணும் போது அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆன வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி இது கிராஃபீன் பேஸ்டு எனர்ஜி ஸ்டோரேஜ், சூப்பர் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ், இது வந்து கிராஃபீன் பேஸ்டு. ஸோ கிராஃபீன் பார்த்தேன்னா தட் ஹேஸ், அது வந்து நான் எக்ஸ்ப்ளோடிங் நேச்சர். அது மட்டும் கூடாத இது வந்து எக்கோ

0: எஸ் ஐஆர்ஓன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒரு ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம் இது இந்த ரிசர்ச் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
1: மிக்க நன்றி டாக்டர் லீட்டி அவர்களே. உங்களுடைய இந்த ஆய்வு பலருக்கு பயன்படுகின்ற அளவிற்கு அது மக்களை சென்றடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேர்களே, சூரிய கதிரிலிருந்து ஆற்றலை சேமித்து வைத்துக் கொள்ளும் தொழில்நுட்பம் கொண்ட 3D லேசர் பிரிண்டிங் குறித்த நிகழ்ச்சி கேட்டோம். நம்மோடு உரையாடியவர் டாக்டர் லிட்டி தக்கேக்கரா, அவரோடு உரையாடியவர் செல்வி இந்திரசேகரன். அடுத்ததாக சில விளம்பரங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளையும் போட்காஸ்டுகளையும் உங்கள் மொபைலில் SBS ஆடியோ ஆப் வழி கேட்பதே சிறந்த வழியாகும். ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயில் இருந்து SBS ஆடியோ ஆப்பை இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
3: உலகையே உங்கள் சமையலறைக்கு எடுத்து வாருங்கள் SBS ஃபுட். 7000+ மேற்பட்ட செயல்முறைகள், வீடியோக்கள், மேலும் பல. sbs.com.au/food என்ற இணையதளத்தை பாருங்கள். ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள NITV NITV சேனல் 34 மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
4: SBS வேர்ல்ட் நியூஸ் சுட சுட செய்திகளை உடனுக்குடன் எடுத்து வருகிறது. SBS வேர்ல்ட் நியூஸ் ஆஸ்திரேலியா மற்றும் உலக செய்திகள் ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு SBS தொலைக்காட்சி மற்றும் SBS ஆன் டிமாண்ட்.
5: SBS kick off a new music station celebrating football anthems from around the world. It's live now on DAB radio, the SBS audio app, online and SBS on demand.
2: SBS audio app ஐ தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS audio app ஐ App Store அல்லது Google Play இலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். ஆஸ்திரேலியாவில் எங்கு எந்த மூலையில் தமிழ் மக்கள் குறித்து என்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்தாலும் அது SBS தமிழ் ஒலிபரப்பில் ஒலிக்கும். SBS தமிழ் ஒலிபரப்பு இணையத்தில் பதிவாகும் SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். அடுத்ததாக, குயின்ஸ்லாண்ட் மாநில பறவை பிரால்கோ அரசு முத்திரையில் இடம்பெற்றிருக்கும் இந்த பறவை குறித்த நிகழ்ச்சியை நாம் இப்போது சேமெடுக்க உள்ளோம்.
6: நம்ம ஆஸ்திரேலியா.
7: படைப்பவர் கீதா மதிவாணன்.
8: புரோல்கா எனப்படும் நாட்டிய பறவைகள் பற்றி தெரியுமா உங்களுக்கு? இணையுடன் சேர்ந்து மிக அழகாக நளினமாக இவை ஆடும் நடனச் சடங்கு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் அபரிமிதமாய் காணப்படும் புரோல்கா அம்மாநிலத்தின் அடையாள பறவை என்ற சிறப்போடு அம்மாநிலத்தின் அரசு முத்திரையிலும் இடம்பெற்றுள்ளது. பொதுவாக பறவை இனங்களில் இனப்பெருக்க காலத்தில் ஆண் பறவைகள்தான் இப்படி தங்கள் நாட்டிய திறமையை காட்டி இணை பறவைகளை ஈர்க்கும் முயற்சியில் ஈடுபடும். புரோல்கா பறவைகளோ ஒருமுறை இணை சேர்ந்தால் வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடியவை. அவ்வாறு இருக்கையில் இணையை கவர ஒவ்வொரு முறையும் இந்த ஆட்டமெல்லாம் தேவையில்லைதானே? ஆனாலும் ஒவ்வொரு பருவத்தின் போதும் புரோல்கா ஜோடிகள் இந்த சடங்கை பின்பற்ற தவறுவதே இல்லை. தவிரவும் இந்த அழகிய நாட்டியத்துக்கு இன்ன காரணம், இன்ன பருவம், இன்ன காலம் என்ற கணக்கெல்லாம் கிடையாதாம். இனப்பெருக்க காலம் மட்டுமல்லாது புரோல்காக்கள் உற்சாக மனநிலையில் இருக்கும் பொழுதெல்லாம் துள்ளலுடன் நாட்டியம் ஆடுகின்றனவாம். அமைதியாக நின்று கொண்டிருக்கும் பறவை கூட்டம் தங்கள் ஆட்டத்தை ஆரம்பிப்பதே ஒரு அழகு காட்சி. முதலில் ஒரு பறவை ஒரு புல்லை வாயால் கவ்வி அதை காற்றில் பறக்கவிட்டு பிறகு எக்கி பிடிக்கும். 1 மீட்டர் உயரம் வரையிலும் இறக்கைகளை விரிக்காமல் அப்படியே எழும்பி தரையிறங்கும். பிறகு மெல்ல மெல்ல இறக்கைகளை விரித்தும் மடக்கியும் குனிந்தும் வளைந்தும் நடந்தும் தலையை இடவலம் அசைத்தும் என பலவிதமாய் அபிநயிக்கும். தரையிலிருந்து 1 மீட்டரோ அதற்கும் மேலோ உந்தி எழும்பி பாராசூட் போல இறக்கைகளை காற்றில் அலைந்தபடி மெதுவாக தரையிறங்கும். கொஞ்ச நேரத்தில் இணை பறவையும் ஆட்டத்தில் இணைந்து கொள்ளும். கொஞ்சம் கொஞ்சமாக குழுவின் மற்ற பறவைகளும் ஆட ஆரம்பிக்க ஒரு பெரிய நாட்டிய கச்சேரியே ஆரம்பமாகிவிடும். இணை பறவைகள் ஒன்றுக்கொன்று அழகால் முத்தமிட்டு கொஞ்சுவதும் துரத்தி விளையாடுவது

0: புரோல்காக்கள் ஆழமில்லாத நீர்நிலை பகுதிகள், சதுப்பு நிலப்பகுதிகள் போன்ற இடங்களையே வாழுமிடமாக தேர்ந்தெடுக்கின்றன. அங்குதான் அவற்றின் உணவான கடல் பாசிகள், நீர்த்தாவரங்கள், நிலத்தாவரங்கள், கிழங்குகள் இவற்றோடு புழு, பூச்சிகள், தவளை, எலி போன்ற சிற்றுயிர்களுக்கு பஞ்சம் ஏற்படுவதில்லை. தங்களுடைய நீண்ட கூரிய அழகால் மண்ணை குத்தி கிளறி மண்ணுக்குள் இருக்கும் கிழங்கு, வேர்கள் போன்றவற்றை தின்னும். உப்பு நீர் சதுப்பு நிலங்களில் வாழும் பறவைகள் அங்குள்ள உவர்ப்பு நீரை குடிக்க நேர்ந்தால் அவற்றின் கண் அருகில் உள்ள சுரப்பிகள் அதிகப்படியான உப்பை வெளியேற்றி விடுமாம். புரோல்காக்கள் பொதுவாக நீர்நிலையை ஒட்டிய பகுதிகளில் இறை தேடி வாழ்ந்தாலும் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் தருணங்களில் அதற்குரிய இடங்களை நோக்கி பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்றன. ஆழமில்லாத நீரோட்டமிக்க இடங்களையும் சதுப்பு நிலங்களையும் தேர்ந்தெடுத்து அங்கு கூடு கட்டும் முயற்சியில் ஆணும் பெண்ணும் இணைந்தே ஈடுபடுகின்றன. குச்சிகள், வேரோடு பிடுங்கப்பட்ட புற்கள், நாணல், நீர்த்தாவரங்கள் இவற்றால் உருவாக்கிய கூட்டில் பெண் பறவை முட்டைகளை இடும். நீருக்கு நடுவே ஒரு பெரிய குப்பை மேடு போல காட்சியளிக்கும் அல்லது நீரில் மிதக்கும் அக்கூட்டின் விட்டம் கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் அளவு இருக்கும். சோம்பல் மிகுந்த சில புரோல்காக்கள் அன்னப்பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறித்த பின் கைவிட்ட கூடுகளையே தங்கள் கூடுகளாக்கி முட்டையிடும். அதனினும் சோம்பல் மிக்கவையோ கூடெல்லாம் எதற்கு என்று வெறும் தரையிலேயே முட்டையிட்டு அடை காக்குமாம். உற்சாகத்துள்ளல் எல்லாம் நடனத்துக்கு மட்டும்தான் போலும். புரோல்காக்கள் ஒரு ஈட்டுக்கு பொதுவாக 2 முட்டைகள் இடும். ஆணும் பெண்ணும் மாறி மாறி முட்டைகளை அடை காக்கும். 1 மாதத்துக்கு பிறகு குஞ்சுகள் வெளிவரும். முட்டையிலிருந்து வெளிவந்த சில மணி நேரத்திலேயே புரோல்கா குஞ்சுகள் கோழி குஞ்சுகளைப் போல மிகுந்த சுறுசுறுப்புடன் தாய் தந்தையுடன் இறை தேட புறப்பட்டு விடுகின்றன. கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு தாய், தந்தை, பிள்ளைகள் என அந்த குடும்ப அமைப்பு குலையாமல் இருக்கும். புரோல்கா குஞ்சுகள் பறக்க கற்றுக்கொள்ள கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆகுமாம். பறக்க இயலாத குஞ்சுகளை நரிகளிடமிருந்து காப்பாற்றுவதுதான் புரோல்காக்களின் பெரும் பிரச்சினை. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் புரோல்காக்களின் நடனமே அவற்றை காப்பாற்றுகிறது என்பதுதான் வியப்பு. குழுவாய் பல புரோல்காக்கள் ஒன்றிணைந்து தரையிலிருந்து எழும்பியும் தாழ்ந்தும் இறக்கைகளை விரித்தும் அசைத்தும் குதித்தும் குனிந்தும் பலவாறாக உடல் அசைத்து சிறகசைத்து ஆடும் நடனம் நரிகளை மிரளச் செய்து பின்வாங்க வைத்து விடுமாம். நரிகள் அறியுமா புரோல்காக்கள் நடனமாடுகின்றன என்று? அவை தங்களை தாக்க ஆயத்தமாவதாக எண்ணிக்கொண்டு நரிகள் எடுக்குமாம் ஓட்டம். கிட்டத்தட்ட 2 மில்லியன் வருடங்களாக ஆஸ்திரேலியாவில் இருப்பதாக அறியப்படும் பறவை இனம் புரோல்கா. கொக்கு இனத்தைச் சேர்ந்த புரோல்கா ஆஸ்திரேலியாவில் மட்டுமே காணப்படும் அரிய வகை என்பது அதன் சிறப்பு. பார்ப்பதற்கு சாரஸ் கொக்கை போன்ற உருவ அமைப்பும் நிறமும் குழுவாக வாழும் தன்மையும் கொண்டிருந்தாலும் புரோல்காவுக்கும் சாரஸ் கொக்குக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. தொலைவிலிருந்து பார்த்தால் 2 ஒன்று போலவே தோன்றினாலும் கூர்ந்து கவனித்தால் வேறுபாடு புலப்படும். அதனாலேயே 1000கணக்கான வருடங்களாக ஆஸ்திரேலியாவில் வாழும் சாரஸ் கொக்குகளின் இருப்பு 1967 வரையிலும் அறியப்படவே இல்லை. அவற்றையும் புரோல்கா என்றே மக்கள் நினைத்திருந்தார்களாம். மற்ற ஆஸ்திரேலிய விலங்குகள் பறவைகளைப் போலவே புரோல்காவும் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களிடையே மிகுந்த செல்வாக்குடைய பறவை. அவர்களுடைய நடனங்களில் புரோல்கா நடனமும் பிரசித்தமான ஒன்று. புரோல்காக்களைப் போலவே அவர்கள் குழுவாய் இணைந்து தரையிலிருந்து எம்பி குதித்தும் கைகளை காற்றில் அலைந்தும் ஆடுவது அழகு. புரோல்காக்கள் ஏன் நடனமாடுகின்றன என்பதை சொல்லும் கனவுக்கால கதை ஒன்றை சொல்லவா? மனிதர்கள் குழுக்களாய் வாழ்ந்திருந்த அந்த காலத்தில் ஆண்களுடைய வேலை பறவைகள் மிருகங்களை வேட்டையாடி உணவாய் கொண்டு வருவது, பெண்களுடைய வேலை கிழங்குகளையும் பழங்களையும் சேகரிப்பது. அந்த குழுவில் செம்மயிர் கொண்ட 2 குழந்தைகள் மிகுந்த நட்புடனும் பாசத்துடனும் ஒன்றாக விளையாடி ஒன்றாக வளர்ந்தனர். இளைஞனும் இளம்பெண்ணுமாய் அவர்கள் இளமை பருவத்தை அடைந்தபோது இருவரும் பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இளைஞன் ஆண்களுடன் வேட்டைக்கும் இளம்பெண் பெண்களுடன் காய்கனிகள் சேகரிக்கவுமாய் பிரிந்தனர். பிரிவு அவர்களை வாட்டியது. ஒருவரை ஒருவர் காதலிப்பதை அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தனர். ஒரு திருவிழா வந்தது. செம்மயிர் கொண்ட அந்த இளைஞன் கூட்டத்தின் நடுவில் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் நடனமாடினான். அவன் சுழன்றாடும்போது அவனுடைய செம்மயிர் தலை பிரகாசித்தது. பலரும் அதை கண்டு வியந்தனர். அவன் ஆடி முடித்ததும் இளம்பெண் ஆடினாள். அவளும் மிக அழகாகவும் நளினமாகவும் சுற்றி சுழன்று ஆடினாள். அவளுடைய செம்மயிர் கூந்தல் விரிந்து ஜொலித்தது. பார்த்தவர்கள் இவர்கள் இருவரும் மிக பொருத்தமான ஜோடி என்று எண்ணும்படியாக அவர்களுடைய நடனம் இருந்தது. திருவிழாவுக்கு பிறகு மறுபடியும் அவர்கள் பிரிந்து தங்கள் பணிகளில் ஈடுபட்டார்கள். ஒரு நாள் வேட்டைக்கு போன இளைஞன் திரும்பவில்லை. அவன் திரும்பி வராததற்கு ஒவ்வொருவரும் ஒரு காரணம் சொன்னார்கள். போன இடத்தில் பாம்பு கடித்து இறந்திருப்பான் என்றனர் சிலர். வழி தெரியாமல் காட்டில் சிக்கி காணாமல் போயிருப்பான் என்றனர் சிலர். வேறு காதலி கிடைத்து அவளுடன் போயிருப்பான் என்றனர் சிலர். திரும்பி வர முடியாத அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றனர் சிலர். உண்மையிலேயே என்ன நடந்தது என்று எவருக்கும் தெரியவில்லை. அந்த பெண் பெரிதும் மனமுடைந்து போனாள். நித்தமும் அவன் வருகையை எதிர்பார்த்து ஏமாறினாள். வேட்டைக்கு செல்பவர்களிடம் அவனை தேடி கண்டுபிடித்து தருமாறு வேண்டினாள். எதற்கும் பலனில்லாமல் போகவே ஒரு நாள் தானே அவனை கண்டுபிடிக்க கிளம்பி சென்று விட்டாள். அதன் பிறகு அவளும் என்னவானாள் என்று எவருக்கும் தெரியவில்லை. வெகு நாள் கழித்து ஏரிக்கரையில் செந்தலை பறவைகள் இரண்டு மிக அழகாக நடனமாடிக்கொண்டிருப்பதை ஊரார் பார்த்தார்கள். அந்த பறவைகள் காதல் மேலிட தங்கள் செந்தலைகளை மேலும் கீழும் அசைத்தும் சுற்றி சுழன்றும் ஆடிய நடனம் அவர்களை வியப்புறச் செய்தது. காணாமல் போன இளைஞனும் இளம்பெண்ணும் தான் அது என்று அவர்கள் நம்பினார்கள். உண்மை காதல் காதலர்களை இணைத்து வைத்து விட்டது என்று சொல்லி மகிழ்ந்தார்கள். நெகிழ வைக்கும் காதல் கதை அல்லவா?
1: நம்ம ஆஸ்திரேலியா.
2: படைத்தவர் கீதா மதிவாணன்.
1: நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
2: நேயர்களே, உங்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் SBS தமிழ் தேசிய ஒலிபரப்பின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் என்பதை நாம் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லைதானே? உங்கள் திட்டு குட்டு பூச்சண்டு எதுவானாலும் சொல்லுங்கள் அல்லது எழுதுங்கள்.
3: நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அடுத்ததாக பாடல் ஒன்றை நாம் சேமெடுக்க உள்ளோம். தமிழின் இசை சகாப்தம் MS விஸ்வநாதன், தமிழின் மாபெரும் கவிஞன் கண்ணதாசன், இந்த இருவரும் ஆளுமைகளின் பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டது, ஜூன் மாதம் 24ஆம் தேதி. இவர்களின் பிறந்தநாளை சிறப்பிக்கும் பாடல் ஒன்றை நாம் சேமெடுக்க உள்ளோம். TMS MSV கண்ணதாசன் மூவரின் இணைப்பில் உருவான பாடல் இது.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியை செயல்படுத்த உங்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சி வியாழன் மதியம் 12 மணிக்கு நேரலையாக ஒலித்தது. இனியது ஞாயிறு இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாக ஒலிக்கிறது. நிகழ்ச்சியை ஒலித்த பின்னர் நீங்கள் நமது இணையதளத்திற்கு சென்று நமது நிகழ்ச்சியை முழுவதுமோ அல்லது உங்களுக்கு பிடித்த பகுதிகளையோ கேட்கலாம். நமது இணையதளம் sbs.com.au/தமிழ். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரைசல். வணக்கம் நேர்களே.